தனும் தனும் தனும் த அழகனும் தனும் தனும் தனும் தானும் ததானும் ததானும் தத அகனும் தத அகனும் தக